0: Tengge zo kong kamsa. Nyo ni xie na rang juk sa jamang qiwe qiw shu di qiw qin yuwe ma zi chu zi di yin ya pa chuk du. Yin le ngun zi qiwa xin na zi si ba sang ni ne guo zu jie rang juk yu xia yu liya ngun xe tuwe be qe juk pa be qiw lim xiong yu ma zi la kwa tu yin na me do zong so xia lu yu gi si wa ma zi sa ne ka liya qa ba qiw pa be qiw lim xiong yu ri du xu zang Tengge cu ri nyo so gi si xie ge nyo sir tog su na gu ta tang nang xing gi qi chu yin na du yu rang xie ge nam xie ge nyo sir mu tu yin yi zim na gu du. 先生生意呢，就最近是那个抽糖西北推出的不他，推出的西北吉利亚，可能就打入力。罗多给你们祝你吃不的等于，西北我呢属于呢，通过让酒呢，你这糖老给龙里亚这么款的，个人那么提供不他，啥子看起来呢吃不不看，穷不穷。天天生意你这糖老给龙里亚那么提呢吃不不看，西北不就糖啥子看起来呢吃不不看。 这么破旧，天天能去预购他些具体性抢到他，甚至龙月了呀，这么忙不可能给人那么提供他，啥子卡机里呢？恰巴木卡，甚至破旧，提名给啥呢？看了呀，这么牛牛可能给人这么破旧，推出能去他，我的提前甚至龙月他，农历了，那不晓得不？对，我也提供不他，一龙咱不就可以提前抢到成月了，推龙日不新年，我怕给旧，什么呀？提名去，我的卡机是了呢？
1: 城关去了，这么忙不哭丢，出在俺这过年你三个怕的。春住了，这么忙不哭丢，出在俺这孙女你十几怕的。三柱子南藤丢，出在俺这过年你十几怕的。看吧，这么忙不哭的人心南藤丢，出在俺这几年就给怕的。三个南藤丢，出在俺这一年你十怕的。 내돈了남탄에림시这么苦就出장자주님이섭시파를穷给了남탕

0: yamin kimbe na khum tebu mebta na khum khapa na chu yaks te ba kona ko yu ko lo chin ni de lo chik chim chim to ba so ki yamin ni chu thun si kyo bu chin pi thang to phep tha chin pi thang gi thun che chin pi lu ni ge gap ki chi wa la ki yu be yamin na chu chi si ji xin ki nin chu le chu be min chu di wen tu gi leng kyo thab lam ki ko ni min chu na kong ki sa wa ge thub la min chu ki gyu rim nang kap kya mi ko be tha na kong la phok to mi be tho ni shyo gyun kang ya mi ba ya ne sang thu
1: gyun thong ya me ni ri tha thie wei ren xin ki ya me ni la phen bu yu gyu rim yong la xie shu yu be xie shu bu chi la ge lin yu ka ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be ka ji qing bi tang na nye di tang di ne xi ge zi lu mu che di kui ka ji qing bi tang na nye me che chong kang luo ge chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu ka ji qing bi tang na nye me che chong kang
2: ti ren an zu luo ge ba ju lam de ani le ba ga ji ji li na lu li ya bo la mo la li ya quan ju ne ani miao zo mo ne de ken de de da ga zu
3: de sha xia ji wo de ji zu de sta ro na ni de
4: 有许多了那是养许多现在连巴的提不多呗到底好好吗是吧对老家巴子他们给他俩培养的那是的是韩国的那提不了不要许多多对对他国都广播界队长不一样养毛许多那是啊台湾讲的那都压个茶壶当去个亲们那我那能当用手里面多吧那是那连巴的给他提不多呗还是巴子啥去塞呗你那给他吃个提示的来培养一个那是的是
1: 我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了,我的人家吃不到了
4: 能力能推堂起了枪枪铁腿拳击还将参不与罗叶派出吉尔新爹扑灭对通直到卡巴连我也估计处处进出处处进八卦四处狼不堂三个开发所给八百日记内地月子预防八股脏西康的片段我也从高了片子日本灭霸吹得当别具能错八次轮中当冷水团把八股四个开发所给八百日记内地了预防八股脏西康的 日本灭霸吹得当别具能错预防八股脏西康的文具给直接堂七里面的八百日记内段卡了大凶器预防八股脏西康的给用给母鸡参不是一遍既然了八百日记内段月子也从高了片的录制能错了一米七九的两米两能错